ஓம் ஸ்ரீ சாய்ராம். பரிபூர்ண பிரேமாவதாரி, திவ்யமைன சவ்யமைன பவ்யமைன கலியுக அவதாரி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவாரி திவ்யஸ்ரீ சரணாலவிந்தக்கு ஹிருதயபூர்வக பிரணாமாலு சமர்ப்பிச்சுக்கிட்டுனான். சுவாமி, ஈரோஜு தம திவ்ய அனுகிரக ஆசிஸ்லதோ சத்யசாய் சேவா சமஸ்தலு ஆதிலாபாத், நிர்மல், கொம்ரமி, ஆசியாபாத் மரியு மன்சிரால் ஜில்லா நுண்டி பல கிராமல் நுஞ்சி ஜில்லா மரியு சமிதி சமன்வயகர்த்தலு பால விகாஸ் குருவுலு யுவத பஜன மண்டலி கன்வீனர்லு மரியு நூதன பக்தலு தம தர்சனார்த்தமை சுமாரு 1800 மந்தி மீ சாயி குல்வந்த் சபா மண்டபம்லோ வேஞ்சேசி உன்னாரு. சுவாமி, அந்தரிக்கி தம திவ்ய அனுகிரக ஆசிஸ்லு பிரசாதிச்சமனி பிரார்த்தித்துனான். சுவாமி, அந்தர்ஜாத்திய புண்ணியக்ஷேத்திரமான ஈ புட்டபர்த்தி புண்ணியபூமிலோ அனுவனுவு நீ திவ்ய பாதஸ்பர்ஷத்தோ புனிதமைந்தி. சுவாமி, ஏ பூர்வஜன்ம புண்ணியமோ எண்ணி ஜென்மல சுகிருத பலமோ காது காது சுவாமி, கேவலம் அபாரமேன மீ அனுகிரக வல்ல மாத்திரமே தேவதலு கூட துர்லபமைன மீ திவ்ய தர்சன பாக்யாన్ని மாக்கு நித்யம் பிரசாதிச்சாரு. சுவாமி, மீ பேருதோ பரமபவித்திரமே ஸ்ரீ சத்யசாய் சேவன் ஸ்தாபிச்சி தானி துவாரா சேத்துலதோ சமாதி சேவ சேசுக்குண்டு நோட்டிதோ பகவன் நாம சபனு பலுகுது மனசுலோ மீ திவ்ய ரூபாన్ని தரிசிச்சுக்குண்டு மா ஜீவிதாலனு சபலம் சேசுகொனி மார்க்காన్ని பிரசாதிச்சின மீக்கு சதகோடி நமஸ்தலு. சுவாமி, நேனுண்டக மீக்கு பயமேல அன்ன மீ அபயப்ரதம் அடுவுலந்துன்ன ஆகாசமந்துன்ன பல்லையந்துன்ன பட்டணமந்துன்ன மரோடு சாயு நின்னு மதினி எப்படு அன்ன மீ வாக்தானம் நிரந்தரம் மா ஹயாலோ மார்முருகத்து மம்மன் சதா சன்மார்க்கம் நடிப்பிஸ்துன. சுவாமி, சுவாமி மீ விசேஷ அனுகிரக ஆசிஸ்லதோ உம்மடி ஆதிலாபாத் ஜில்லாலோனி ஆதிலாபாத் நிர்மல் மன்சிரியால் மரியு பைன்சா பட்டணாலோ கத கொன்னி சம்வத்சராலுகா ஹாஸ்பிட்டல்க்கு வச்சே பேஷண்ட் யொக்க சாயகுலகு நித்ய அன்னப்பிரசாதாన్ని அந்திச்சின ஜருகுதுன் சுவாமி. முக்கியங்கா ஆதிலாபாத் ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லோ கத 14 நுஞ்சி தாதாப்பு 20 லட்சல பைகா பேஷண்ட் சாயகுலகு அன்னப்பிரசாதம் அந்திச்சது. தாதாப்பு மொத்தம் 4 பட்டணாலோ ఈ సంవత్సరంలో దాదాపు 30 లక్షల మంది పైగా అన్నప్రసాదాన్ని అందించడం జరిగింది. స్వామి అదేవిధంగా నిర్మల్ జిల్లాలోని భైంసా పట్టణంలో గత 2 సంవత్సరాల నుంచి నడవలేని వయోవృద్ధులకు